0: லங்காவே விலாவிங்
1: livefm.lk
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk

0: மாரியிடமா மத்தியம் ராத்திரி தொலகாய்
1: வேஹச நிவர்ண ரித்மய www.livefm.lk
2: FM.LK